0: ஆறாம் நைப்புக்கு இல்லை ஏதே ஆறாம் கக்கட பதினெட்டாங்கு இப்பதா மத்து தொப்பு கக்கட பதினெட்டாங்கு இப்பதா மத்து தொப்பு பதினெட்டு தரத்தர மத்துங்கூடுன தொப்புன பேவுச்சிட்டு மொதுப்பதா கூட்டித்து திந்தக்கா மத்துர குணவு காங்குலா கக்கட பதினெட்டாங்கு இப்பதா மத்து தொப்பு பதினெட்டு தரத்தர மத்துங்கூடுன தொப்புன பேவுச்சிட்டு மொதுப்பதா கூட்டித்து திந்தக்கா மத்துர குணவு காங்குலா மத்துர குணவு காங்குலா.
1: சரிய கத்தை மாதிப்போன பதுக்கு போதிய உழவு காணத்தண்ட விவேக் ஐயப்பன்.

போடமாடா பவானி நாணயன் எங்க பாடினா பாட்டின கட்டிரா பொம்பளச்சா கூட்டுக்கார நடத்தி தந்த பலதரத்திர காரியக்கிரமத்தான் இச்ச நேர கேட்டழுத்த ஆகாஷ்வாணியில எல்லா சோத்தங்கக்கு பொம்பளச்ச கூட்டத்தில் பர நல்லாமே பயந்தண்டு இ கார்பார்னு இல்லைக்கு நீ பொச்சிடுவா எல்லாருக்கும் நல்லாமே.